செம்பகக் கைகள் பூத்த மானத்து பொன்னம்பிளி சும்பனம் கொள்ளானொருங்கி

பத்த கிளி ஒற்றிக்கு பாடியதெல்லோ ஒற்றிக்கு பாடியதெல்லோ செம்பகத்தைகள் பூத்த மானத்து பொன்னம்.

0: நல்லா சாப்பிடும்.
1: சாப்பிட சாப்டர் க்ளோஸ்.
0: ஐ லவ் ஃப்ரீக்கிங் ஃபியர் இன் யுவர் ஐஸ்.
1: செம செம. ஏடி நீ காமசூத்ரா தோனே காம்படிஷனா?

பத்த கிளி ஒற்றிக்கு பாடியதெல்லோ ஒற்றிக்கு பாடியதெல்லோ செம்பகத்தைகள் பூத்த மானத்து பொன்